எதுராரை குருவே சமராரை ஹடிதரி ராகவேந்திர வடசேஷி ரச்சனை வியாசராயரோ எதுராரை குருவே சமராரை ரிட்டன் பை வியாசராயா சங் பை ராகவேந்திர வடசேஷி.

மிருதங்கம் வெல்லூரு ராமபத்ரன், ஒந்த கட்டம் வைக்கம் கோபாலகிருஷ்ணன், மோர்ச்சிங் ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன். டு பிகின் வித் காமாட்சி காமகோட்டி செட்டு சிம்ஹேந்திர மத்தியமராக ரூபகத்தாள ரிட்டன் பை முத்துஸ்வாமி தீட்சிதர்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், என் நேரமும் இந்திய இசை. 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது சந்தீப் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music. And Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Sandeep Narayanan. He is accompanied on the violin by V.V. Srinivasa Rao and on the mridangam by R. Ramesh.
1: Mudalil Ravichandrika Ragathil Makkelara Thyagarajar Kirtanai Adithalam.
2: He begins his concert with a kruti of Thyagarajar, Makkelara Vicharamu. In the rag, Ravichandrika set to Adithal.

0: அடுத்து கல்கட்டா ராகத்தில் பார்வதி நின்னுனே, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதி தாளம், திஸ்ர நடை.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் பார்வதி நின்னுனே, எ காம்போசிஷன் ஆஃப் ஷியாமா சாஸ்திரி இந்த ராக் கல்கட்டா, செட்டு ஆதித்தாள், திஸ்ர நடை.

0: மாமவ மீனாட்சி வராளி ராகம் முத்துசாமி தீட்சிதர் கிருதி மிஸ்டர் சாப்பு தாளம்.
1: ஆஃப்டர் எ கிருதி ஆஃப் ஷியாமா சாஸ்திரி, சந்தீப் நாராயண் கண்டினியூஸ் இஸ் கான்சர்ட் வித் எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர் மாமவ மீனாட்சி. இந்த ராக வராளி செட்டு மிஸ்டர் சாப்புத்தாள்.

0: சந்தீப் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இனி வானத்தின் மீது ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா, மாண்ட ராகம் ஆதிதாளம்.
1: ஆன் ராகம் 24/7 டிடிஹெச், யூ ஆர் லிஸ்னிங் டு எ வோக்கல் ரிசைட்டல் பை சந்தீப் நாராயணன். Is accompanied on the violin by V.V. Srinivasa Rao and on the mridangam by R. Ramesh. Vanathin meedhu mayilada kandeen, Ramalinga Swami thiruvaruppa, indha raagam maand, set to Adithaal.

0: நிறைவாக பாகேஸ்ரீ ராகத்தில் சாகர சயன விபோ எம் டி ராமநாதன் இயற்றியது ஆதிதாளம்.
1: சந்தீப் நாராயண் கன்க்ளூட்ஸ் இஸ் கான்சர்ட் வித் அ கம்போசிஷன் ஆஃப் எம் டி ராமநாதன், சாகர சயன விபோ. இந்த ராக் பாகேஸ்ரீ சிட்டு ஆதித்தாள்.

0: சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. எந்நேரமும் இந்திய இசை. இதுவரை சந்தீப் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு எ வோக்கல் ரிசைட்டல் பை சந்தீப் நாராயணன். ஹி வாஸ் அக்காம்பனிட் ஆன் த வயலின் பை வி வி ஸ்ரீனிவாச ராவ் அண்ட் ஆன் த மிருதங்கம் பை ஆர் ரமேஷ். This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: நீவே கத்தியனி கல்யாணி ராகம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் ரச்சனா.
1: Now listen to Neeve Gatiyani, a composition of Mysore Vasudevachar in Rag Kalyani set to Aditaal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் போது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் சரசூட, கொத்தவாசல் வெங்கட்ராமையர் இயற்றியது சாவேரி ராகம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Shyamala Venkateshwaran. She is accompanied on the violin by VL Kumar and on the mridangam by B Ganapati Raman and on the gattam by G Ravichandran. She begins with Sarasuda in Rag Saveri set to Aditaal, a composition by Kottavasal Venkataramayyar.

0: நீங்கள் கேட்டது சாவேரி ராகத்தில் கொத்தவாசல் வெங்கடராமையர் வர்ணம்.
1: That was a composition by கொத்தவாசல் வெங்கடராமையர் in ராக் சாவேரி.
0: நிகழ்ச்சிகள் அடுத்து பிரணமாமியகம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், கௌள ராகம் ஆதிதாளம்.
1: She now presents பிரணமாமியகம் in ராக் கௌளை set to ஆதிதாள், a composition by மைசூர் வாசுதேவாச்சார்.

0: இடம்பெற்றது கௌள ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: That was a composition by Mysore Vasudevachar in Rag Gaulai.
0: நிகழ்ச்சிகள் அடுத்து நின்னாட என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கன்னட ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Ninnada in Rag Kannada set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நீங்கள் கேட்டது கன்னடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: That was a composition by Thyagarajar in Raag Kannada.
0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக ராவே ஹிமகிரி குமாரி, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், தோடி ராகம் ஆதி தாளம்.
1: This is Raagam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Shyamala Venkateshwaran. She is accompanied on the violin by V.L. Kumar, on the Mridangam by B. Ganapati Raman, and on the Gattam by G. Ravichandran. She concludes with Rave Himagiri Kumari in Raag Thodi set to Aditaal, a composition by Shyama Sastri.

0: ராகம் டிடிஹெச் இல் நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில், எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Shyamala Venkateshwaran. She was accompanied on the violin by VL Kumar, on the mirdangam by B Ganapati Raman, and on the gattam by G Ravichandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பாய் ஸ்ரீ டி எஸ் பட்டாபிராம் பண்டிட். ஹி இஸ் அகாம்பனிட் பாய் ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் தெலிசி ராம தியாகராஜர் கீர்த்தனை, பூர்ண சந்திரிகா ராகம், ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் தெலிசி ராம கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்ண சந்திரிகா செட் டு ஆதிதாள்.

இனி துளசி தள தியாகராஜர் கீர்த்தனை மாயாமாளவ கௌளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு துளசி தள கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் மாயாமாளவ கௌளி செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக சாரமைன சுவாதி திருநாள் சாகித்யம் பெஹாக் ராகம் ரூபகதாளம். The concert concludes with Saramaina, composed by Swadhi Thirunal in Rag Behag, set to Talrupak.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You were listening to a vocal recital by Shri T. S. Pattabhiram Pandit. He was accompanied by Shri T. V. Ramanujacharlu on the violin and Salem Shri K. Srinivasan on the mrudangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.